ஊற்றிடுமே சீத்தட்டிலிருந்து பாடல் ஒலித்தது உங்களுக்காக உங்கள் கிருபனை வானொலியின் ஊடாக. தேவன் செய்தான ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய தேவ பிள்ளைகளாக இருக்கின்றோம். உண்மையான உள்ளத்தோடு நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். இணைந்திருங்கள் பிரியமானவர்களே, கிருபனை வானொலியின் ஊடாக ஒலிக்கின்றது உங்களுக்காக அடுத்த பாடல் கிருபாசனபதி இசைத்தட்டிலிருந்து.

நேயர்கள் அனைவரும் இதுவரை நிறுவும் சந்தோஷமாக சக்தியின் மலரும் சக்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீங்க. இப்போ நிகழ்ச்சியின் நிறைவில் நிற்கிறோம். நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறேன். தொடர்ந்தும் கலையகத்தில் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு வனிதா இணைந்திருக்க போறாங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நானுங்கள் என்றும் நேசத்திற்குரிய அதித்தி.

0: தொழில் கையடக்க தொலைபேசிகள், ரைஸ் குக்கர் மற்றும் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசுகளை உங்களுக்கு வெல்ல முடியும். இப்பொழுதே 13.69 அழையுங்கள்.
1: ஃபேஷன் பக் ஹாலிடே டீல்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட கிட்ஸ் ஐட்டம் ஒன்றை வாங்கினால் மேலும் 2 ஃப்ரீ. பெண்கள் ஆண்கள் சிறுவர் சீருடைகள் மற்றும் டாய்ஸ்களுக்கு 20% வரை தள்ளுபடி. ஃபேஷன் பக், வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
2: நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த 250 இளநீர் கிராமங்களை உருவாக்கும் தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு செப்டம்பர் மாதம் 2 காலை 9 முதல் பண்ணல மாக்கந்துர மகாயாய பகுதிகளில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் கௌரவ சமந்த வித்யாரத்ன அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது. பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் மற்றும் தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் ஏற்பாட்டில் இடம்பெற உள்ளது. அவசர பண தேவைக்காக அங்கும் இங்கும் உங்கள் தங்க நகைகளை அடகு வைக்க வேண்டாம்.
3: அதிகபட்ச பாதுகாப்பு, உயர்ந்த மதிப்பீடு, அத்துடன் 1% குறைந்த வட்டி.
4: இப்போது ஏசியா அசெட் ஃபைனான்ஸ் பிஎல்சி
5: ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையில் மட்டுமே முத்தோட் சமூகத்தின் நம்பகமான உறுப்பினராக நாடு முழுவதும் 100 மேற்பட்ட கிளை வலையமைப்பை கொண்ட ஏசியா அசெட் ஃபைனான்ஸ் பிஎல்சி வழங்கும் ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையை நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் தங்கத்தின் எடைக்கு உயர்ந்த மதிப்பீட்டுடன் அதிர்ஷ்ட குலுக்கலில் 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பரிசுகளை வெல்லுங்கள்.
3: மேலும் தகவல்களுக்கு 13.69 என்ற எண்ணுக்கு அழைக்கவும். நிபந்தனைகளுக்குட்பட்டது.
6: அலங்காரக்கந்தனின் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு நல்லூரில் பழனி நியூஸ் பஸ்டின் விசேட கலையகம் 426 பெருத்தித்துறை வீதி நல்லூரில் பாரதியார் சிலைக்கு அருகில் செப்டம்பர் 7 திகதி முதல் 9 திகதி வரை 6 படை வீடுகளின் திருவருட்பிரசாதம், நியூஸ் பஸ்டின் திரைப்பரீட்சை, குரல் தேர்வு, கலை நிகழ்வுகள். நியூஸ் பஸ்டின் நல்லூரில் பழனி, சந்திப்போம் நல்லூரில்.
7: அனுசரணை வழங்குவது
8: ஹீரோ ஜூம் 125R சம வேலைக்காரன்
9: ரன் சுரக்ஷா, ஒரு வீதமற்ற மிக குறைந்த வட்டி வீதத்தில் 15 வரை திரும்ப செலுத்தும் வசதி.
10: அத்தியாவசிய பூசணை பதார்த்தங்கள் 24 உள்ளடங்கிய சஸ்டஜன்.
11: SLS தர சான்றிதழை பெற்ற இலங்கையின் முதல் மற்றும் ஒரே ஊதுபத்தியாக அம்ரிதா திகழ்கிறது.
12: சன்கிரஷ் 500 மில்லிலிட்டர் விலை 150 ரூபாய். விளையாட்டு செய்திகள்.
13: 2026 மகளிர் ஆசிய கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் தாய்லாந்து மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய மகளிர் அணி 94 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுள்ளது. முதலில் தொடுபடுத்தாடிய இந்திய மகளிர் அணி 20 9 விக்கெட்டுகளை இழந்து 159 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு தொடுபடுத்தாடிய தாய்லாந்து அணி 16.1 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 65 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது. கேட்டது விளையாட்டுச் செய்தி. செய்திகளின் நிறைவாக்கு. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலின் விலை இன்று முதல் குறைப்பு. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் அறைகளின் சுவர்களில் வெடிப்பு, விசாரணைகள் ஆரம்பம். தனியார் பாதுகாப்பு சேவைகளை முறைப்படுத்த புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படும் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் தெரிவிப்பு. புதிய பாடசாலை தவணைக்கு முன்னர் அனைத்து பாடசாலைகளிலும் நுழம்பொழிப்பு வேலை திட்டங்கள். நேபாள திபெத் எல்லையில் 6 நாளாக தொடர்ந்தும் மீட்பு பணிகள் தீவிரம். இத்துடன் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்த மது பிரதான செய்திகளை மதியம் 1 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நியூஸ் பஸ்டுடன். வணக்கம்.
14: நியூஸ் பஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.

நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள். வழங்கியது அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.

0: வணக்கம் தாயகம் தொடர்கிறது.
1: வணக்கம் தாயகம்
2: முன்னணியிடமிருந்து அமெரிக்க டாலரிலான நிலையான வைப்புகளுக்கு 5.6% உயரிய வட்டி வழங்கப்படுகின்றது.

0: பேசிக்காவே கனா கோவிந்த் வசந்தாவோட மியூசிக் அப்படின்னு சொன்னாலே ஒரு சாஃப்டான ஃபீல் இருக்கும்ல.
1: ஆமா, ஒரு ஒரு என்ன சொல்றது, உணர்வு பூர்வமான மியூசிக்கா இருக்கும்.
0: ஆமா, இப்ப அதுல சின்மையோட வாய்ஸ் சேரும் போது சொல்லவே வேண்டாம், அப்படியாப்பட்ட ஒரு பாடல் தான் இது. அன்பில் அவன் திரைப்படத்துக்காக

0: படங்கள் செலக்ட் பண்ணும்போது அசோக் செல்வன் கொஞ்சம் வித்தியாசமா தான் செலக்ட் பண்ணுவாரு. அவருக்கான லக்கும் என்னமோ தெரியாது. சில பாட்டெல்லாம் அவருக்கு ரொம்பவே நல்லாவே அமைஞ்சிரும் தெரியுமா?
1: அப்படி வந்த பாடல் தான் இந்த பாடல். இது அன்பிலவன் திரைப்பட பாடல்.
0: வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாள் நமக்கு வர